காலே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி நஹி ரக்ஷதி டுக்ரூ கரணே நஹி நஹி ரக்ஷ

0: ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
0: மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ

0: ஹரி மாதவ கிரிதாரி, ஷாம சுந்தர மதன மோகன,
1: ஷாம சுந்தர மதன மோகன,
0: ஷாம் சுந்தர மதன மோகன,
1: ஷாம் சுந்தர.